0: Basanagara, Tiruvannur, இப்படி சொல்லி சொல்லி அவனுக்கு பேச்சு விடு.
1: இடா பெர்னா குராசா சப்பி சபகினி. ஹாய் என்ரோபி, terus sembang Radio Malaysia Asia FM Moino Moi 91.1 FM Lembah Kelang. Tidak pernah ku rasa sepi sebegini.
2: Pastinya Asia FM Moino Moi.